இத நம்ம நேரம். ரஜினி படம்னா ஸ்டைலும் ஆக்ஷனும் தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த படத்தோட பேர் வந்து ஆனை ஒரு ஆலயம். இந்த படத்தோட பெரிய பெக்குலாரிட்டி என்னன்னா, யானைய டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது அந்த காலத்துல ஒரு ஒரு சவாலான விஷயம். ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா செய்து ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, ஆனை ஒரு ஆலயம் படம். ஸோ இந்த படத்துல நம்ம விநாயகர் கோவில் போனா நம்ம அப்படியே தோப்புக்கரணை போட்டுருவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல அப்பனே அப்பனேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டு தான் நம்ம அடுத்ததா கேட்க போறோம் ஆன் அஹல்யா FM. திஸ் இஸ் RJ ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

இத நம்ம நேரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யானையோட பாடி ரொம்ப பெருசா இருந்தாலும் அவங்களோட மனசு ரொம்ப சின்னதுன்னு தோணும். ஆனா வயலண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா ஏன்னா யானைக்கு அது எவ்வளோ பெருசா இருக்குன்னு தெரியாது. ஸோ அது அப்படியே சேட்டையெல்லாம் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துட்டே இருக்கும் இந்த மாதிரி வயலண்ட் ஆயிடுச்சுன்னா. ஸோ யானைக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம். அது வந்து படம் கிடையாது, ஆக்சுவலி அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி, எலிஃபென்ட் விஸ்பர்ஸ்னு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கார் வின்னிங் டாக்குமெண்ட்ரி. இதில் பெல்லி பொம்மன் அப்படியே ரெண்டு பேருக்கு ஒரு பையன் இருக்குது, அந்த பையனோட பேர் ரகு, ரகுனா ஒரு யானை. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நான் கண்டு அப்படியே ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு, இது பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் மாதிரி தான் தோணும், ஆனால் அது ஒரு ரியல் லைஃப்ங்கிறது ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு கும்கி படத்திலிருந்து ஐயையோ அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த பாட்டு ஹரிச்சரன் பாட்னா டீமானோட மியூசிக்கில் இருக்கிற இந்த பாடல் கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அகல்யா எஃப்எம்.

இது நம்ம நேரம். சரி, தமிழ் சினிமாவில் இருக்கிற யானை படங்கள் இல்லை யானை பாடல்கள் எல்லாம் நீங்க தேடி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க ஆகட்டுண்டா தம்பி அந்த பாட்டில் தான் போய் நிற்பேன். ஏன்னா இது வந்து நம்ம எம்ஜிஆர், கே ஆர் விஜய் எல்லாருமே சேர்ந்து நடித்த ஒரு படம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அண்ட் இந்த படத்தில் கூட நிறையா யானைகளை எல்லாம் வச்சு ஒரு பாட்டு எடுத்திருக்கோம். அதில் ஒரு ரெட் கார் இருக்குது, அந்த ரெட் காரை அப்படியே ஒரு கயிறு வச்சு வலிக்கிறது வந்து யானைகள் தான். ஸோ இந்த பாட்டும் இந்த காரையும் பார்க்கறதுக்காக நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு தான் நெக்ஸ்ட் நாம கேட்க போகிறோம். நல்ல நேரம் படத்திலிருந்து ஹாத்தி மீரா சாத்தியோட ரீமேக் ஆகிய இந்த படம், இந்த பாட்டு கேட்டுட்டு we will be right back on Ahliya FM with RJ Heera.

இது நம்ம நேரம். தமிழ்நாடோட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் நிறைய கோவில்கள், அதே மாதிரி சர்ச்சஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ கோவில்களை பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட லைஃப்ல இருந்து மாத்தி வைக்க முடியாத ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் பார்த்தாலும் நிறைய கோவிலில் இருக்கிற மாதிரி இல்லை ஷூட் பண்ணுற மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, நம்ம கோவிலுக்கு போனால் கோவிலில் யானை இருக்கிற கோவிலாக இருந்தால் கண்டிப்பாக நாம் யானைக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் இல்லையா. அது தமிழ்நாட்டோட ஒரு கல்ச்சர் இல்லை, அது வந்து ஒரு நம்ம அங்கே போகும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு அனிமல் வந்து நம்மளோட தலையில் அப்படியே அங்கே அந்த ட்ரங்கை வச்சு நம்மளை டச் பண்ணும்போது ஏதோ தெரியல ஒரு ஒரு கனெக்ஷன் அப்படியே ஃபீல் பண்ணும். ஸோ அது ஒரு ரொம்ப குட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்து அப்படியே வாவ் அப்படின்னு நான் நினச்ச ஒரு சீன் வந்து நம்மளோட இந்த படம் இருக்கு இல்லையா, தர்மதுரை. நம்ம விஜய் சேதுபதி, தமன்னா எல்லாம் நடித்த தர்மதுரை படத்தில் இந்த மாதிரி எலிஃபெண்ட்டோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அந்த பாட்டு தான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ யானை இருக்கிற அந்த பாடல், சின்மை ஸ்ரீபதா ராகுல் நம்பியார் சேர்ந்து பாடின எந்த பக்கம் பாட்டு கேட்டுட்டு திரும்பி வருமோ. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீராவத்.

0: எப்படி இருக்கீங்க? வாட்ச்மேன், வேலை என்னாச்சு?
1: எங்களையும் மதிச்சு யாருன்னே வேலை தராங்க.
0: பத்துமா
1: வாங்கனே.
2: எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று.
3: கைகள் வலிக்கு டாக்டர்.
0: அப்படியா, என்ன பண்றீங்க?
3: சும்மா தான் இருக்கு.
0: சில சமயம் சும்மா தானே உடம்பு வலிக்கும். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா
3: டாக்டர்?
0: காலையும் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் நடங்க.
3: சரிங்க டாக்டர்.
0: சரியா?
3: சரி.
0: இப்போதைக்கு உடம்பு வலிக்கு மாத்து தரேன்.
2: நான் நெஞ்சாங்கூட்டில் சாயும் போதும் நேர்மை உண்டு.
4: பைக் ரொம்ப அதிகமா ஓட்டக்கூடாதுரா.

0: പരിശുദ്ധിയുടെയും പാരമ്പര്യത്തിന്റെയും പൊന്നിൻ തിളക്കം ബാലതണ്ടപാണി ജ്വല്ലേഴ്സ്, BIS 916 ഹാൾമാർക്ക് സ്വർണ്ണാഭരണങ്ങളുടെയും തമിഴ്നാട് ഹാൾമാർക്ക് വെള്ളിയാഭരണങ്ങളുടെയും വിപുലമായ ശേഖരവും പണിക്കൂലിയിലിളവും ബാലതണ്ടപാണി ജ്വല്ലേഴ്സ്, കൊഴിഞ്ഞാമ്പാറ, പാലക്കാട്.
1: സ്വപ്നതുല്യമായ ഒരു വീട് എല്ലാവരുടെയും ആഗ്രഹമാണ്. നിങ്ങളുടെ സങ്കല്പങ്ങളിലെ ഭവനത്തിന് രാജകീയ പ്രൗഢി നൽകുവാൻ ദൃശ്യ മാർബിൾസ് എന്നും നിങ്ങൾക്കൊപ്പം. അന്താരാഷ്ട്ര ബ്രാൻഡുകളുടെ പ്രീമിയം കളക്ഷനുകൾ മുതൽ ഓരോ സാധാരണക്കാരന്റെയും ബഡ്ജറ്റിനിണങ്ങുന്ന ആകർഷകമായ ടൈലുകൾ വരെ ഒരുക്കിയിരിക്കുന്നു. 40,000 ചതുരശ്ര അടിയിൽ കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഷോറൂമായ ദൃശ്യയിൽ 10,000 ചതുരശ്ര അടിയിൽ വിസ്മയമൊരുക്കുന്ന സാനിറ്ററി ഉൽപ്പന്നങ്ങളുടെ അതിവിശാലമായ ശേഖരവും ഒരുക്കിയിരിക്കുന്നു. ഗുണമേന്മയിൽ വിട്ടുവീഴ്ചയില്ലാത്ത പാരമ്പര്യം, വിശ്വസ്തത. നിങ്ങളുടെ വീടിന് ദൃശ്യഭംഗിയേകാൻ ദൃശ്യ മാർബിൾസ്, അച്ചുമൂർത്തിമംഗലം, വടക്കഞ്ചേരി, ഗവൺമെന്റ് കോളേജിന് സമീപം, ചിറ്റൂർ.
2: Get rid of osteoarthritis, stroke, knee pain, back pain, shoulder pain and various joint related diseases without the need of surgery. Get access to healthy Ayurvedic treatment at Ahalya Ayurveda Medical College Hospital, Palakkad. Contact 04923-22688. Mobile 9496-000129.
1: ഇത് നമ്മ നേരം. നമ്മ ഹിസ്റ്ററി എടുത്താലും யானைக்கு அங்க இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இருக்கு. முக்கியமா நாம பாஹுபலி 2 தி கன்க்ளூஷன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யானையை வச்சு தான் அந்த ஹீரோவோட இன்ட்ரோவை கூட பிளான் பண்றாங்க. ஸோ அந்த சீன் உங்களால் மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த யானை அப்படியே வயலண்ட் ஆகி அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி பயத்தில் ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோ அப்படியே என்ட்ரி ஆகி யானையை எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு நாம பார்த்தோம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன், மெஜஸ்டிக்கான ஒரு சீன். அது இந்த மாதிரி படத்தில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஹை பட்ஜெட் மூவிஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்து யானையை கட்டுப்படுத்தும் போது யானையோட மேலே அது போட்டுட்டு அப்படியே அந்த ஹீரோ யானை மேலே குதிச்சு ஏறி யானை நடக்கும்போது கம்பீரமாக அதுக்கு மேலே உட்கார்ற ஒரு சீன், அது நிறைய பேருக்கு மறக்க முடியாத ஒரு சீன் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் பலி பலி பலி பாஹுபலி சாங்கும் வரும். ஸோ இந்த சாங் தான் நாம் அடுத்ததாக கேட்க போகிறோம். ஸோ பாஹுபலி 2 த கன்க்ளூஷனில் இருக்கிற பாஹுபலி இன்ட்ரோ சாங் கேட்டுட்டு நாம திரும்பி வரலாம். திஸ் இஸ் RJ ஹீரோ வித் யூ.
3: பல பல பல பாஹுபலி.

இது நம்ம நேரம். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் நிறைய தமிழ் சினிமா பார்ப்பேன். என்னோட அப்பாவும் வந்து தமிழ் சினிமாவோட ஃபேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 படங்கள், அவ்வளோ படங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த டைமில் நான் பார்த்த ஒரு படம் தான் அன்னை காளிகாம்பல். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது நானும் என்னோட அப்பாவும் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதுலேயும் தமிழ் படங்கள் தான் மெஜாரிட்டி நாங்கள் பார்த்தது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2-3-4 படத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ இஷ்டம் தமிழ் மேலே, தமிழ் படங்கள் எல்லாம். ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன வயசில் நாம் படங்கள் பார்க்கும்போது அந்த டைமில் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குற ஒரு படம் தான் அன்னை காளிகாம்பல். அந்த படம் வந்து ஒரு தேவி படம் அப்படின்னு சொல்லிடலாம். தேவிக்கும் அதே மாதிரி மக்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த உறவு, அதே மாதிரி ஒரு யானை இருக்குது அந்த படத்தில், அந்த யானையோட பேர் பாஷா. ஸோ பாஷாவோட ஸ்டைலும் ரஜினிகாந்தோட ஸ்டைல் இருக்கிறதுனால தான் பாஷான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, நம்மளோட லைஃப்பில் நடக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி படங்கள் நாம் பார்க்குவோம்ல. ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் இந்த படங்கள் எல்லாம். ஸோ அந்த படத்தில் இந்த யானைக்காக ஸ்பெஷலாக ஒரு பாட்டு வச்சுருக்கோம், கணே கணேஷா அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு தான் நம்ம அடுத்ததாக கேட்க போகிறோம். இந்த பாட்டு கேட்கும்போது ஐ வில் கோ பேக் டு ஆல் தோஸ் மெமரிஸ். அப்போது உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கேட்டுகிட்டே இருங்க அகல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி.

ഇത് നമ്മ നേരം. ஸோ இப்போ நான் ஒரு விஷுவல் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த விஷுவலை கேட்கும்போது உங்களுக்கு எந்த படம் இல்லை எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விஷுவல் என்னென்னா, ஒரு ரோட்டுக்கு மத்தியில் ஒரு யானை இருக்குது. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பேசிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோயின் யானை மேலே ஏறணும்னு ஆசை. ஸோ அப்படியே ஹீரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எப்படி யானை மேலே ஏறணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே ஹீரோயின் யானை மேல ஏறுது. ரெண்டு பேரும் சேர்ந்து யானை மேல ஏறி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்படி ஆடி ஆடி யானை மேல அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு. இந்த விஷுவல் கேட்கும் போது எந்த சீன் ஞாபகத்துக்கு வருது? கண்டிப்பா ஏழாம் மறைவு படத்துல இருந்து அந்த முன்னந்தி சாரல் நீ, அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். சோ இந்த பாட்டோட நம்மளோட ஷோ நாம இன்னைக்கு வைண்ட் அப் பண்றோம். உங்க கூட இவ்வளவு நேரம் இருந்தது அர்ஜே ஹீரா. சோ இந்த பாட்டு கார்த்திக்கும் மேகாவும் சேர்ந்து பாடின இந்த பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் ட்ராக்கோட நான் ஒரு பை பை சொல்றேன். This is RG Hira with you. Stay tuned.